ஆயிரம் நபரும் பிராணவாளலை நபரும் வெப்பிராணவாளலை நபரும் பிரம்மாஜிலே சிருஷ்டி கரீக யாவ ஜீவாத்ம பிராணி பாட்ட மேரோ மிருத்து நோஸ் பண்ணிர பிரம்மாஜி சங்கம் ஆகியோ லஹூன் சபனர பரதான் தினுபோ தியோ பரதான் குமத்தாலே பரிபூர்ண பைசகே பசி ரெண்டே கசிபு ஆப்போ ராஷ்டபுரி மாயோ ஆப்னி ஆமாலை ஆப்னி புகாரி லாய் ஆப்னி பத்னிலை சம்ஜாயோ திமேரோ நரவு அவ அவை ராண்டேக்ஷகலாய் பயிலை மாறினே வாழ விஷ்ணு நவேகோ ஜகத் கராசு பண்ணிர லோக் தப் தப் தபாரண லாகியோ தேசை பலாமான் தேத்தா ஆத்தியர் பகவான் பிரபுக்கு பஜன கரே ஹரே आज भन्यो भोलि भन्यो जिन्दगी यो